0: கோழு பேகா காளையும் பாட்டும் கேட்டாடமானே
1: கிருபி கிரி குஞ்சாங்கோழி பாட்டு மாலா தேடி சென்னு அந்தி மாளங்காவிலும் வந்தோம் சிக்கி ஜனக்கி நோக்கிட்டோந்தும் குன்னிளக்காம் பற்றும் நீ പിന്നെ പോലൊരുത്തനെ കൊണ്ട് ഈ മലയല്ല ഉണക്ക പുല്ലും ഇളക്കാൻ പറ്റില്ലു പോലെ പിന്നെ പോലൊരുത്തനെ കൊണ്ട് ഈ മലയല്ല